மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்கூடா. தும் தனக்கு தும் தும் தனக்கு தும் தும் தனக்கு தும் தும் தனக்கு.